0: சச்சம் சகஜம் சகனம் சததம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சரி சதல சச்சம் சதல சத்தி சதில் சச்சலு சத்த சரி சதல சச்சலு சத்தி சதல சம் சம் சதல சம்
1: கொத்தன் சீர் வீச்சக்கர தாடு கொத்தன் சீர் வீச்சக்கர தாடு கொத்தன் சீர் வீச்சக்கர தாடு கொத்தன் சீர் வீச்சக்கர தாடு கொத்தன் சீர்

0: இவா பார்க்கும் பார்க்கும்
1: அஜா பியா தோஹே பியாரு தூ ஓ கோரி மையா தோ பேவாரு தூ இஸ்லியே தூ இத்தனா உதாஸ் சுகே சுகே ஹோட்.